ஜனனி தர மகாரியா, வார கையா ஜனனி தர மகாரியா, தசா ஜோ ஜோ கால சேனி மல்ல மாரியா.